பாயசம் பாக்ஷ்யம் பஞ்சவிதம் பயோதி கிருதம் ரம்பா ஃபலம் பானசம் சாகன் யுக்தம் ஜல ருச்சிகரம் சுஷ்லிந்த கந்தா சல்யோ.